0: கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் ரிஷ்வோ திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வருகின்ற ஐயா அஸ்வின்குமார் அவர்களுடைய உரையை கேட்கலாம்.
1: சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அமலானாதிபிரான் திருப்பாணாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் இத்தலைப்பானது நல்ல தலைப்பாக இருக்கிறது. இது 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் அருளி செய்த 10 அற்புதமான பாசுரங்களை கொண்ட பிரபந்தம். திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருமேனி அழகை அனுபவித்து அருளியதே அமலானாதிபிரான். இந்த 10 பாசுரங்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார் பெருமானின் திருமேனியை திருவடியில் தொடங்கி படிப்படியாக மேலே சென்று திருமுடி வரை அனுபவிக்கிறார். இது வெறும் உடல் அழகை வர்ணிப்பது அல்ல. ஒவ்வொரு திருமேனியும் உறுப்பிலும் பெருமானுடைய அருள் கருணை காப்பு பரத்துவம் ஆகியவற்றை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வாரின் பெருமை. திருப்பாணாழ்வார் அரங்கனை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்.

அவருடைய உள்ளமும் கண்களும் சிந்தனையும் அனைத்து அரங்கனிடமே இருந்தன. ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அர்ச்சகர் லோக சரங்க முனிவர் காவேரி நதியில் இருந்து திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் அரங்கனை நினைத்து காவேரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அர்ச்சகருக்கு வழி தேவைப்பட்டால் ஆழ்வாரை விலகிச் செல்லுமாறு கூறினார். ஆனால் அரங்கனுடைய தியானத்தில் இருந்ததால் அவர் கவனிக்கவில்லை. பின்னர் நடந்த நிகழ்வுகள் மூலம் அரங்கன் தானே திருப்பாணாழ்வாரை தன் சன்னதிக்கு அழைத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. அரங்கனை நேரில் தரிசித்த அந்த தருணமே அமலநாதிபிரான் என்ற 10 பாசுரங்களுக்காக வெளிப்பட்ட முதல் பாசுரம் திருவடிகள். ஆழ்வார் முதலில் பெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கிறார். அமலநாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று தொடங்கிறார். அமலன் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன். ஆதிபிரான் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று கூறுவதன் மூலம் தன்னை பெருமானுடைய அடியார்களின் அடியாராக ஆக்க வேண்டும் என்ற தனது பணிவை வெளிப்படுத்துகிறார். பின்னர் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதோ என்று கூறுகிறார். அரங்கனுடைய தாமரை போன்ற திருவடிகள் தன் கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன என்கிறார். இது மிகவும் அழகான பக்தி அனுபவம். பெருமானுடைய திருவடிகளை ஒருபோதும் ஒரு முறையாவது கண்டுவிட்டால் அந்த காட்சி மனதை விட்டு அகலாது. இரண்டாவது பாசுரம் திருவயிறு. அடுத்த பாசுரங்களில் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனியின் அழகை மேல்நோக்கி அனுபவிக்கிறார். அரங்கனுடைய திருமேனி கருமேகத்தை போன்ற அழகனுடன் விளங்குகிறது. அந்த திருமேனியை பார்க்கும்போது உலகின் அழகுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றுகின்றன. பெருமானுடைய வயிற்றில் எண்ணற்ற உலகங்கள் அடங்கியுள்ளன என்ற தத்துவத்தையும் நாம் நினைவு கூறலாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அரங்கன். அவனிடமிருந்தே உலகம் தோன்றுகின்றது, அவனிடம் இருந்தே உலகம் நிலைக்கின்றது. மூன்றாவது பாசுரம் திருநபி. அடுத்த ஆழ்வார் பெருமானுடைய திருநாபியை அனுபவிக்கிறார். பெருமானுடைய நாபி தாமரையில் இருந்து பிரம்ம தோன்றினார் என்பது வைணவ சமயத்தின் முக்கியமான தத்துவம். எனவே அந்த திருநாபி படைப்பின் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய தாமரை மலரில் இருந்து படைப்பின் தலைவனாக பிரம்மன் தோன்றுகிறார். இதன் மூலம் நாம் காணும் இந்த பெரிய பிரபஞ்சத்திற்கு ஒரு தெய்வீக ஆதாரம் இருக்கிறது என்பதை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நான்காவது பாசுரம் திருமார்பு. அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருமார்பை அனுபவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரின் திருமார்பில் திருமகள் மகாலட்சுமி எழுந்து அருளி இருக்கிறார். இதனால் பெருமானுடைய திருமார்பு கருணையின் இருப்பிடமாக விளங்குகிறது. பெருமானிடம் சரணடைந்தவர்களுக்கு தாயாயினின் பரிந்துரையும் கருணையும் கிடைக்கும் என்ற வைணவ நம்பிக்கை இங்கு நினைவுக்கு வருகிறது. அரங்கனுடைய திருமார்பை நினைக்கும் போது நமக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஐந்தாம் பாசுரம் திருக்கைகள். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருக்கைகளையும் அவற்றில் விளங்கும் திவ்ய ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார். பெருமானுடைய கைகளில் சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. சக்கரம் தீமையை அழிப்பதை குறிப்பிடுகிறது. சங்கு பக்தர்களுக்கு நம்பிக்கையும் அருளையும் அளிப்பதாக கருதப்படுகிறது. அந்த திருக்கைகள் பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றன என்று உணர்த்துகிறது.

எனவே அரங்கனுடைய திருக்கைகளில் நினைக்கும் பொழுது என்னை காப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆறாவது பாசுரம் திருமுகம். பின்னர் ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தை நோக்குகிறார். அரங்கனுடைய திருமுகம் தாமரை மலரை போன்றது. அதில் கருணை நிறைந்த திருக்கண்கள், அதில் பக்தர்கள் இருக்கும் புன்னகை, அதில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. பெருமானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆழ்வாரின் மனம் முழுவதும் அந்த அழகில் கரைந்து விடுகிறது. இறைவனை பார்க்கும் போது எந்த உணர்வையை விட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே பக்தனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. ஏழாவது பாசுரம் திருக்கண்கள். அரங்கனுடைய திருக்கண்கள் கருணையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த கண்கள் தாமரை மலரை போன்றவை. அவை பக்தர்களை அன்புடன் நோக்குகின்றன. பெருமானுடைய திருக்கண்களில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதும், வாழ்க்கையின் நம்பிக்கை பிறக்கும். ஆழ்வாருக்கு அந்த கண்களில் அதிலிருந்து தன் பார்வையை திருப்ப முடியவில்லை. எட்டாவது பாசுரம் திருவாய். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருவாய் அனுபவிக்கிறார். அந்த திருவாய் பவளத்தை போன்ற சிவப்புடன் விளங்குகிறது. பெருமானுடைய திருவாய் வேதங்களின் ஆதாரமாகவும், அதே திருவாயிலிருந்து பகவத்கீதை உபதேசம் போன்ற தெய்வீக ஞானம் உலகிற்கு கிடைத்தது. அதனால் பெருமானுடைய திருவாய் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, ஞானத்தின் உற்றாகவும் விளங்குகிறது. ஒன்பதாவது பாசுரம் திருமுடி. இவ்வாறு திருவடியில் தொடங்கி ஆழ்வாரின் அனுபவம் இறுதியில் பெருமானுடைய திருமுடியை அடைகிறது. அரங்கனுடைய திருமுடி தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. அந்த திருமுடி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கிய பரம்பொருளின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. திருவடியில் சரணாகதி செய்து தொடங்கி பயணம் திருமுடியில் பெருமானுடைய பரிபூரண மகிமையும் அனுபவிப்பதில் நிறைவு பெறுகிறது. பத்தாவது பாசுரம் பரிபூரண அனுபவம். பத்தாவது பாசுரத்தில் ஆழ்வாரின் அனுபவம் உச்சத்தை அடைகிறது. அரங்கனுடைய திருமேனியை முழுவதுமாக கண்ட பிறகு அவர் வேறு எதையும் விரும்பவில்லை. அவருடைய கண்கள் அரங்கனை பார்த்தன. அவருடைய மனம் அரங்கனை நினைத்தது. அவருடைய உள்ளம் அரங்கனிடம் சரணடைந்தது. இதுதான் அமலாதிபிரான் பாசுரங்களின் மிகப்பெரிய சிறப்பு. அமலாதிபிரான் நமக்கு சொல்லும் செய்தி, இந்த பத்து பாசுரங்களை நாம் ஆழமாக பார்த்தால் இது ஒரு திருமேனி வர்ணனை மட்டும் அல்ல என்பது புரிகிறது. இது ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். திருவடிகள் சரணாகதி, திருவயிறு பெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், திருநாபி படைப்பின் ஆதாரம், திருமார்பு தாயாரின் கருணை, திருக்கைகள் பாதுகாப்பு, திருக்கண்கள் கருணை, திருவாய் ஞானமும் அருளும், திருமுடி பரிபூரணமான தெய்வீக மகிமை. இவ்வாறு ஒவ்வொரு திருமேனி உறுப்பையும் தியானிப்பதன் மூலம் பக்தன் படிப்படியாக இறைவனுடன் நெருக்கமான உறவை பெறுகிறான். நிறைவுரை. திருப்பானாழ்வார் அரங்கனுடைய திருவடிகளை பார்த்தபோது அந்த திருவடிகள் அவருடைய கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன. நாமும் நமது மனக்கண்களால் அந்த அரங்கனை பார்க்க முயற்சிக்க வேண்டும். காவேரி நடுவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் இன்றும் பக்தர்களை தன் திருக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகளை நினைப்போம். அவன் திருமார்பில் எழுந்தருள் இருக்கும் தாயாரின் கருணையை நாடுவோம். அவனின் திருக்கண்களின் கடாச்சத்தை வேண்டுவோம். அவன் திருவாயின் அருளையும் ஞானத்தையும் பெறுவோம். இறுதியாக நம் மனம் முழுவதையும் அரங்கனுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். திருப்பானாழ்வாரின் இந்த அற்புதமான பத்து பாசுரங்களின் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கின்றன. உலகில் எத்தனை அழகுகளை நாம் பார்த்தாலும் அரங்கனுடைய திருமேனி அழகை அனுபவித்து உள்ளதற்கு

அதைவிட உயர்ந்த அழகு வேறு இல்லை. அரங்கனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் அருளும் கிடைக்கும். திருப்பாணாழ்வார் அனுபவித்த அந்த அரங்க தரிசன ஆனந்தம் நமக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்க பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருப்பான்

0: சரணம். அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் பொன்னார் மலரடிகள் சரணம் சரணம். நன்றி. வஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம்.
1: சிவ சுப்பிரமணியர் திரு கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற ஐயா அஸ்வின் குமார் அவர்களுக்கு நம் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெறவுள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

வாழ வளர வளர முடி. திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். மத்திய நேரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியர்களில் மொரிஷஸ் வானொலியில் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி எமது மொரிஷஸ் வானொலியில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இது உங்கள் இரண்டாவது சிறப்பு நிகழ்ச்சி. எமது மொரிஷஸ் வானொலியில் கண்ணன் அமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள், கண்ணனை போற்றும் பக்தி மிகும் பாடல்களே இடம்பெறும்.

இந்த புரட்டாசி கோவிந்தன் மாடத்தில் நாம் திருமாலை விரதம் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் கண்ணன் மேல் அன்பு கொண்டு நாம் பக்தி பரவசத்தில் பாடி பெருமாளை வணங்குவது விரதத்தை முக்கிய பண்பாகும். கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடலை உங்களுக்காகவே

புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை செப்டம்பர் 26 அன்றுக்கு நமது நாட்டில் உள்ள பல திருக்கோவில்களில் புரட்டாசி கோவிந்தன் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் மோகோஷ் புபாச முருகக் கடவுள் சிவ முன்னேற்ற கழகம், மோகோஷ் புபாச முருகக் கடவுள் முன்னேற்ற கழகம், மூசிஞ்சலின் கற்றுவோன் அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், பாம்பு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், கத்காகோ ஓகுலே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், பேத்து ஒஞ்சு வக்கு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், மூதேசே அல்மா சாம்பிய மாரியம்மன் ஒற்றுமை சங்கம், ஒயல்கோல் மோசல்மா சேத்தோன்றை தமிழ் தமிழர் இறைவன் கோவில் கழகம், பெலோம் புத்தோ வில்லேஜ் அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், காங்கோப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ரிவியஞ்சாம்பா மகா மாரியம்மன் திருக்கோவில், ஃப்ளாக் காந்துமாஸ் மாரியம்மன் கோவில் கழகம், புனக்கை தமிழ் கோவில் கழகம், சுவாசிரோத் பிளண்டிரோஸ் சிவசுவாமியர் கோவில் கழகம், ஒயல்ரோத் க்ளூனி அருள்மிகு சிங்கமக்காளி அம்மன் திருக்கோவில், ஒயல்ரோத் மாதால்பியர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களில் மற்றும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை செப்டம்பர் 26 அன்றுக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் மாலை 4 அளவில் நள்ளிரவு 12 வரை நடைபெற உள்ளது. மேலும் கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை செப்டம்பர் 26 அன்றுக்கு இஸ்தன்லே ரோஜில் கிருஷ்ணன் மிஸ்ரி தமிழ் பரோபகார சங்கம், நடராசன் திருக்கோவில், எபெல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஃபெனிக்ஸ் கம்ஃபோகோ ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சங்கம், ஓயிதா வக்வா ஸ்ரீராமர் திருக்கோவில், கொங்கவால் கியூபிக் மகாசிவசுவாமியர் திருக்கோவில், ஓகுலே லாமேரி ஸ்ட்ரீட் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில், வலிதேபாய்த் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஒயல் ரோத் வன்றிவன் ஆஃப் வெஸ்ட் சிக்கிரார் முத்தமிழ் கூத்தம், போட்லி வலிதேபாய்த் கருளலு அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில், லக்வீன் விக்டோரியா அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், ஒயல் ரோத் ரோஸ்பெல் ஜெபேர் தமிழ் மகாஜன சங்கம், ஒயல் ரோத் சென்ட்யுபே மகாலட்சுமி திருக்கோவில். ஒயல் ரோத் புவனோ மேப ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோவில், ஒயல் ரோத் எஸ்கலி மாரியம்மன் மெஞ்ஞான சங்கம், மோதப அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், ஒயல்ரோத் சேத்துபே தமிழ் சங்கம், சுயாக்தராசின் மாரியம்மன் கோவில் கழகம், ஷிமகுஞ்சி ஷமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை செப்டம்பர் 26 அன்றுக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஃபுல் நைட்

திஸ் ஹோல் நைட். கோவிந்தன் திருவிழா மாலை 5 மணி அளவில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 5 மணி வரை நடைபெற உள்ளது. புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். கண்ணு நம்முடம் இன்னும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடலை.

இந்த புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நாம் அனைவரும் விரண்ட மிருந்து பயபக்தியோடு கோவிந்த பெருமானை வேண்டி அவன் திருவருளை பெறுவோமாக. இதோ உன்னை தேடி தேடி திருமதி அம்பிகை நாகநஷ்ணு அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் இந்த பாடல்.

பாடல்கள் கண்ணனை போற்றும் திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் திருமதி மாலாதேவி சின்னராமன் அவர்கள் பாடிய பாட்டுக்கு பிறகு வருவது திரு சாமிநாதன் முத்துசாமி அவர்கள் பாடும் இந்த பாடலை.

கண்ணன உடம் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். திருமதி வனிதா துப்ளா அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் இந்த பாடல்.

நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றோம். இதே வானொலியில், இதே அலைவரிசைகளிலும் சரியாக 7 மணிக்கு இந்த புனிதமான புரட்டாசி மாதத்தில் அனைவரும் எல்லா விதமான நல்வாழ்வும் மன அமைதியும் புத்துணர்ச்சியும் பெற எங்களின் பக்திமயமான நல்வாழ்த்துக்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும், அன்பர் ஆமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். திருமால் திருவதி போற்றி போற்றி. ஓம் நமோ நாராயண.

ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா. அன்பு பக்தியும் நிறைந்த இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வராகம் நிகழ்ச்சி. இன்றைய இந்த ஒரு மணி நேரத்தை உலகை காத்தருளும் திருமாலின் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நாராயணன், கோவிந்தன், கேசவன், மாதவன், முகுந்தன், வாசுதேவன், வெங்கடேசன், பெருமாள் என பல திருநாமங்களால் போற்றப்படும் திருமாலை மனதில் நினைத்து இந்த இனிய பக்தி பயணத்தை தொடங்குவோம். கவலைகளை மறந்து மனதை ஒரு முகப்படுத்தி கோவிந்தா கோவிந்தா என்று அன்புடன் அழைத்தவாறு இன்றைய முதல் பக்தி பாடலை கேட்போமாக.

நேயர்களே, சில நாமங்கள் உச்சரிக்கும் போதே மனதில் ஒரு தனி அமைதி பிறக்கும். அத்தகைய இனிய திருநாமங்களில் ஒன்றுதான் கோவிந்தா. திருப்பதியில் ஏறுமழையை ஞானை தரிசிக்க செல்லும் பக்தர்களின் உள்ளத்திலும் உதடுகளிலும் ஒலிக்கும் நாமம் கோவிந்தா. மகிழ்ச்சியில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அன்போடு நினைப்பதே உண்மையான பக்தி. நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி நிலைக்க வேண்டி கோவிந்தனை மனதார வணங்கி அடுத்த பாடலை கேட்போமாக.

அன்பு நேயர்களே, சங்கு சக்கரம் ஏந்தி திருமகளுடன் அருள் பாலிக்கும் திருமாலின் திருக்கோலம் காண காண மனதிற்கு நிறைவை தருகிறது. சங்கு இறைவனின் தெய்வீக அழைப்பையும் சக்கரம் தர்மத்தின் நீதியையும் காக்கும் அவரது போராட்டலையும் நினைவூட்டுகின்றன. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாக, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் விளங்கும் நாராயணனை மனதில் கொண்டு அடுத்த பாடலை கேட்போம்.

தேவனின் திருநாமத்தை சொல்ல நேரமோ இடமோ தேவையில்லை. பயணம் செய்யும் போது, வேலை செய்யும் போது, வீட்டில் இருக்கும் போது மனதிற்குள் இறைவனை நினைக்கலாம். நமது மனம் குழப்பத்தில் இருக்கும் போது ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரிப்பது மனதில் இறை சிந்தனையில் ஒருமுகப்படுத்த உதவுகிறது. அந்த நாராயணனின் திருவடிகளில் நமது வேண்டுதல்களை சமர்ப்பித்து அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

நேயர்களே, பக்தி என்பது இறைவனிடம் நமது தேவைகளை மட்டும் கேட்பது அல்ல, நமக்கு கிடைத்தவற்றிற்கு நன்றி கூறுவதும் பக்தி தான். நல்ல குடும்பம், நல்ல உறவுகள், உணவு, உடை, இருப்பிடம், அன்பு செலுத்தும் மனிதர்கள், இவை அனைத்திற்கும் நன்றியுணர்வோடு வாழ்வோம். ஸ்ரீமன் நாராயணாய என வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நல்வழி காட்டுவாயாக என்று மனதார வேண்டுவோம். இப்போது நாராயணனின் புகழை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஏழுமலையானான வெங்கடேச பெருமாளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் திருமாலை மனதில் நினைப்போம். திருமலையில் எங்கும் எதிரொலிக்கும் கோவிந்தா என்ற திருநாமம் பக்தியின் ஆழமான வெளிப்பாடாக விளங்குகின்றது. நாமும் இருக்கும் இடத்திலிருந்தே அந்த ஏழுமலையானை மனதில் தரிசித்து குடும்ப நலம், மன அமைதி மற்றும் உலக நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம். இதோ வெங்கடேச பெருமாளுக்கான அழகிய அடுத்த பாடலை கேட்போமாக.

நேயர்களே, திருமாலுடன் திருமகளையும் சேர்த்து வழிபடுவது நமது சமய மரபில் சிறப்புடையது. மகாலட்சுமி செல்வத்தையும் வளத்தையும் மட்டுமல்லாது நற்பண்பு, மனநிறைவு, மங்களம் ஆகியவற்றின் தெய்வீக வடிவமாகவும் போற்றப்படுகின்றார். திருமகளின் கருணையும் திருமாலின் அருளும் நமது இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். குடும்பங்களில் அன்பு பெருகட்டும். அனைவருடைய வாழ்விலும் நல்லவை மலரட்டும். அந்த வேண்டுதலுடன் அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

பெருமாளின் ஒவ்வொரு திருநாமமும் பக்தர்களுக்கு இனிமையானது. கேசவன், மாதவன், முகுதன், ஹரி, நாராயணன் என்று எந்த பெயரால் அழைத்தாலும் இறைவனை அடையும் பாதையின் அடிப்படை உண்மையான அன்பும் தூய பக்தியும் தான். அதனால் நேயர்களே, இன்று ஒரு சில நிமிடங்களாவது உலக கவலைகளை ஒதுக்கிவிட்டு நம் மனதை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைப்போம். அடுத்ததாக ஒரு மனமுருகும் திருமால் பக்தி பாடலை கேட்போமாக. கண்ண

நேயர்களே, கண்ணன் என்றாலே நம் நினைப்பிற்கு வருவது அழகான புல்லாங்குழல். இசையால் உள்ளங்களை ஈர்த்த கண்ணன் அன்பின் மூலம் மனிதர்களை இணைத்தவன். நாமும் நம் வாழ்க்கையில் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து அன்பான வார்த்தைகளை பேச முயற்சி செய்வோம். ஒரு இனிய சொல் ஒருவரின் நாளைய மாற்றில விடலாம். கண்ணனின் அருளோடு அடுத்த பக்தி பாடலை கேட்போம்.

ஒரு மணி நேரம் திருமாலின் திருநாமத்திலும் கோவிந்தனின் புகழாலும் இனிய பக்தி இசையாலும் உங்கள் மனங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தந்திருக்கும் என நம்புகின்றேன். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல், நோயுற்றவர்களுக்கு நலமும், முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியும், முதியவர்க்கு ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைக்கட்டும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நாராயணனை நம்புவோம். ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீமன் நாராயணாய, வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இறையருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodrandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே. பக்தி இசையால் மனதிற்கு அமைதியையும் இறை சிந்தனையால் உள்ளத்திற்கும் நிறைவையும் தரும் இசை அருவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய 30 நிமிடங்கள் 7 மலையான அருள் பாலிக்கும் வெங்கடேச பெருமாளின் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். முதலில் அவரை போற்றும் பாடலை கேட்போமாக.

நேயர்களே, திருமலையை நினைத்தாலே நம் மனதில் முதலில் ஒலிக்கும் திருநாமம் கோவிந்தா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே குரலில் கோவிந்த நாமத்தை சொல்லும் போது உருவாகும் அந்த பக்தி உணர்வு தனித்துவமானது. இன்று நாமும் மனதிற்குள் அந்த திருநாமத்தை சொல்லி நமது கவலைகளையும் வேண்டுதல்களையும் ஏழு மலையானின் திருவடிகளில் சமர்ப்பிப்போம். இதோ வெங்கடேச பெருமாளை போற்றும் அடுத்த

இறைவனிடம் நாம் பல வேண்டுதல்களை வைக்கின்றோம். ஆனால் இறைவன் நமக்கு கொண்டிருக்கும் அருளையும் நினைத்து நன்றி கூறுவது மிகவும் முக்கியம். நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத போதும் மனம் தளராமல் எனக்கு ஏற்ற நல்ல பாதையை நீ காட்டுவாய் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். அந்த நம்பிக்கையுடன் பெருமாளின் புகழை போற்றும். அடுத்த பாடலை கேட்போமாக.

அன்பு நேயர்களே, திருமாலின் வழிபாட்டில் துளசி மிகவும் சிறப்புடையதாக போற்றப்படுகிறது. துளசி நறுமணத்தைப் போல நமது எண்ணங்களிலும் தூய்மையாக இருக்கட்டும். நமது சொற்கள் பிறருக்கு மகிழ்ச்சியை தரட்டும். நமது செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தட்டும். அன்பும் தூய்மையும் நிறைந்த மனத்துடன் திருமாலை வணங்கி அடுத்த பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்கள் மகிழ்ச்சியை தரும், சில நாட்கள் நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். எந்த சூழ்நிலையும் மனம் தளரமாமல் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வோம். அந்த இறை நம்பிக்கையுடன் அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. ஏழு மணியானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.